0: ஆடி இதனா உயிர் நாட்டுக்கிறாங்க ஆடி உயிர் நாட்டுக்கிறோம்.
1: Thank you.